0: தபாய் சுந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले बिहानको 9 बजेको छ
3: Keeps you cool
4: Keeps you alive
5: Keeps you entertained Keeps 98.3 FM your companion your companion your companion
6: On Keeps FM 98.3, this is Weekly 10. This week's number 10.
7: Song
8: Red Bottoms.
7: Artist
8: Adela.